ஆண்டிமோ பரியோலோ நைலக்கென்னை பூங்கடே ஆனா பகே தோனி வஜுன்ன ஒல் எங்ல சிரத்து பிரசென்ன பஸ்தங்கிகங் காச